ஓ அந்த ஒரு தான் வில்லியம்ஸ் கூட நானே கூட நான் பேந்தே யோன மேரி ஃப்ரம் மை சீ நான் பாய் நான் இஸ்ட பே நு ஒத்த கே நான் போன் ரோ இத்தியா ஒரு வாய்வு ஐ சி த போய் நடக்கி மங்கை இந்த மினிஸ் சாய போன பேர் வாய்வு சவாக பங்கன் மங்க ப்ரோக்ராம் மாரே நக் புஸ்மாய குணம் மாரே கோ தங்கிரிய பா சனக காய ஓ சனக தங்க யோன மேரி ஃப்ரம் மை சீ நான் பாய் நான் கே மிஸ் நக ஐடியா மத்தைய கனட கோ தங்கிரிய பா சினவரிக்கியா ஐ மாய் நா சனக தங்க குணம் மான் ஐயரே ஐயோ அம்தை காய் குடம் மாதிரி கண்ணகி போர்வாயோ சவாக்கிட்டப்ப கண்ணு மேல புறக்குறா மாந்தன தோணத்தியாவா மேன் கரகுவா நகோயிரம் பூபுசி நகுந்தரா ஃபேஸ்புக் பேஜ் அரே பிபிஐ மெவுரி எஃப்எம்ஐ சி நைன் பாயிண்ட் நைன் மெசேஜ் நகோயிரக்கே பசமரோருவாக்கி நகுணம் மான்